என் காப்பிடாசம் இதேங்கோ நான் கேளுங்கிறேன் என்று உம்முன் நுண்ணாஸ்பமாக இருங்கடான்னு பாப்பு இருக்கோ.